0: நான் வெளியே மாட்டிருக்கிறேன்.
1: காய்கறியம் காய்கறியம்
2: தங்க ஏ தங்க வாலே.